பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூரே த்வந்தாதீதம் ககனசத்ருஷ்யம் தஸ்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் அநித்யம் அவிமலச்சலம் சர்வதிசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அதக்புரி ஜி மகாதேவ கி, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரி ஜி மகாதேவ கி, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கி, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்த்புரி ஜி மகாராஜ் கி, சனாதன தர்ம கி, பக்த ஔர் பகவான் கி ஜெய். ஆராத்ய குருதேவ் கே சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹி சுப் தின் ஹை. குரு பூர்ணம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்புரி ஜி சித்த பீட பரம்பரா கி ஓர் சே ஆசீர்வாத், பிளெஸட் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரவுண்ட் த வேர்ல்ட், டுடே on this holy occasion of Sri Guru Purnima, blessing is coming from Om Sri Alakpuri Ji Siddh Peeth Parampara, Holy Land Bharat. Welcome all of you here and those who are in other countries. The Guru Purnima has many meanings. First, what Upanishad and Ved says, tamaso ma jyotirgamaya, lead us from the darkness to the light. அஜான் சே ஜான் கி தரப். ஆராத்ய குருதேவ் ஸ்ரீ சுவாமி மாதவானந்த்ஜி பகவான் கேத்தே தே, ஜானஹீனா பசு சமானா, விதவுட் நாலேஜ் ஒன் இஸ் லைக் எ அனிமல். Knowledge is the light, and ignorance is the darkness. The light of the knowledge is not this physical light which we see with our physical eyes, but it is the light which is within ourselves, in each and every entity. But out of 8.4 million different creatures, human have got a special body and got a powerful tool that's called intellect. But the intellect, புத்தி ஜோ ஹை, புத்தி கோ ஜான்